வன் மனநி மன்னங் கமர கங்கிமை சிலாவு பித்தாங் ஆடியாக்கு அப்பாங்க சஜாக்கு காங்குமயின் நாமி கணுவன்வக்கு மின்டூப் நயுங்க மக்கங் அண்ண சனியா கித்தாயி கதபியன் அபிரியன் பிரதியஸ் டதா மேலன் சோ மனங் கமராந்தி முனிஞ்ச புஜக்கு மனங் மாஞயா நம வக்கு நோ கமரி குளமங்கி நப்பாலப்பி ஜலயரயா மன்சனா குளமங்கி பதம புதவு புத்தகுவ கண்ணாங் பத்தங் ருமா ஆரையா கைநாக்கு சிலி கணினாங் அபாமுக மாபன் அக்கு தோ திருபா லவன் நடத்தாய் ஜவஹமன்வாரி மஞ்சவங் துச்சுவங் புக்கில் லிங்கா பத்த நமஞ்சவங் துச்சுவங் புக்கில் லிங்கா சகி நாங் திங்கி ரம ரம ஆருரு அமனுவா பிசி அத்தாலகா